ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

கேக்குறீங்களே, இண்டு பண்டத்து மங்கிலா இண்டத்து மங்கிலா சில்ற விஷயத்துல கொரிய அபிப்பிராயத்தை கேட்டு வந்தாரு. எப்பவும் கேட்டு இது ரேடியோ சாரங்கு 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவனா.

0: ஹாய் நமஸ்கார யா நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கலாம் தினகுசல் தரசன்.

யானு ஹுசைன் காட்டி பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக நிக்கல் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயின தாத்திர நிக்கல் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கல்னா புரோசாக குரலே.